0: ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. ஐயோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இல்லையா 10,000 ரூபாய் சம்பளம் கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டேய் மடையா,
0: டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறது நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு டிரெஸ் ஆயுது, நெல் அன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறம் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலை விட்டு எடுத்துக்க.
2: முத்தையா,
0: யார் முத்தையானு பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீழ் கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடாச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்ப மறுபடியும் மத்தியா
0: செருப்பால அடிங்க,
2: வெளியே போ.
0: தேங்க்யூ, இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லிச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா, அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. ஆமா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க, வேணாம் ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா.
2: சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைனா வெளியே போலாம்.
0: ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன்.
2: சரி போ.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.

0: பாடுவா, 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதை தான் குதிக்கணும்.
0: டேய், என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாடா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையா?
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவரு வெளியூர் போயிட்டாரு,
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான்.
1: ஆமா, ஒரு சம்பள பாக்கி. எவ்வளவு
0: என்னது
1: சம்பள பாக்கி?
0: டேய், பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற, பாக்கி திங்கி இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா?
1: வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன்.
0: டேய், உயிரே போனாலும் சரி, போங்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு, அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப்
1: தானே.

முடிச்சிடலாமா?

நகர் டாஸ்மாக்ல ஒரு ஆஃப் ஒன்னு ஆச்சு முச்ச, இன்னொரு கட்டிங் தாங்கும். ஆனா என் கையில டப்பு இல்ல, அப்போ ட்ரிப்ளிகே நட்டியில பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஃபுல் ஒன்னு இருக்கு சொன்னா, சீக்கிரம் வந்துன்னு சொல்லி வச்சா. ஐயோ வயிற்றுல பீரவாத்தா, மாமா வேலண்டினோ ராசிதா, சர்புர்னு பைக்க எத்த டிராஃபிக் எஸ்ஐய தட்டி விட்ட. ஹாய் மச்சா, ஹவ் ஆர் யூ? ஃபர்ஸ்ட் 45 ஊத்தி குத்தா.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னால சொல்லாமே போறேன்.
1: எல்லாமே சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனாண்டு போறா?
1: என்ன சொல்லு?
0: அடிச்சு கூட கேப்பாங்க. அப்பையும் சொல்லிடாதீங்க.

0: என்ன சார் நீங்க போலீஸ் என்ன தோத்தி வருது, நான் என்ன சொன்னேன்னு கேப்பாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேப்பாங்க, அப்பயும் சொல்லிடாதீங்க
1: சொன்னா
0: நீங்க வேணாம் சொல்லுங்க சார்.
1: அப்ப சொல்லுடா.
0: அட இதுல என்ன சார் இருக்கு, அவன் சொன்னதை போல சொல்லாம இருப்பான் சார், ஒண்ணு விடாம போறாதுன்னு சொல்றேன்
1: சார். சொல்லு சொல்லு.
0: போலீஸ் என்ன தோத்தி
1: வருது, அவனை வச்சு
0: ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும், எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு. இப்ப அது மறுபடியும் போலீஸ்
1: இப்ப தண்ணி குழந்தை வெளியே வந்து என்ன சொன்னாங்களா,
0: அப்பதான் சொல்றதாச்சாரு இப்ப சொல்லிட்டு போறா.
1: இவ சரிவிடா ஸ்டேஷன்
0: சார் கரெக்ட்.
1: என்ன
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா, மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும், அதனால என்ன சேஷன்ல வச்சு புலந்து எடுக்க
1: கொஞ்சம் புலங்க
0: முடிவு என்ன விளையாட்டு.

0: சப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில்தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படியே
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க, நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்த
1: போடி, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஒரு வாரம் ஜெயில
1: அடிக்கிறது குளிரு.

0: தோழியே, உனது கிரீடம் தோழா தீயாய், எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.
1: கண்களும் தூங்காவரம் புயல் வேலையில் கடல் தூங்க.

0: இடம் வந்துருச்சு, இறங்குங்க.
1: ஏய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டினீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடிசர் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்ல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன் கையில டீச்சர்ட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட.
3: யாருங்க?
1: பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான்.
5: எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது ஏன் வீடு? முடிவெடுக்க வேண்டியது நானும் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன், TASYZD, டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன
1: கொடுப்பீங்க? இப்போதைக்கு கொடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வாங்கி
5: டாக்ஸி, டாக்ஸி, டாக்ஸி,
1: அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க.
5: இது எங்களுக்குள்ள 1000, ஆளுக்கு 500 எடுத்துக்கோ.
1: ஓ, அப்படியா? அப்படின்னா

0: குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ணாங்க?
1: குழந்தை மாதிரி அக்கா கேட்டாங்க,
2: வாயில குழுக்கட்டியா வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா
0: வாயில எதுக்குடா குழக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க,
1: அவங்கிட்டயே கேட்டு தருவீங்க?
3: ஆனா ஒண்ணு,
0: ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு.
3: இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச, நீ ஊர்லயே இருக்க
0: மாட்டாங்க. என்ன பண்ண?
3: நான் ஒண்ணுமே பண்ணல,
0: ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கு வருது?
3: இது என்னண்ண?
0: எலுமிச்சம் பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: எலுமிச்சம் காய்.
3: இது என்னண்ண?
0: வாழைப்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: வாழைக்காய்.
3: இது என்னண்ண?
0: மாம்பழம்.
3: இதுக்கு முன்னாடி
0: மாங்காய்.
3: இது என்னண்ண?
0: தேங்காய்.
3: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
0: அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
3: பேசி
0: ஜனங்களோட வந்த மகனை சுடுபட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: அது என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ். திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, அந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

சேரும் துன்பங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: இதா புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்ன பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்கார் அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் ஃபைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் லெவல்ல.
1: ம்,
0: இல்லனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்ச போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள எல்லாம் இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

0: யோ, ஆ, உள்ள போய் சைக்கிள் கடைக்காரர் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்கிற
0: என்னது? இது புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரடா இருந்த.
1: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்?
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டுல வந்து மாட்டிட்டேன். போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கு எல்லாம் சைக்கிள் தரதில்ல. போடா.
1: தரமாட்டேன்.
0: எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
0: வயித்த வலிக்கு ஏன் கால் நோண்ற?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க.
0: வயித்து வலிக்கு மருந்தா? ரெண்டு இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனவரா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா. போடா.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: ஏய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். டாடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ ஓடுறாங்களே, புள்ள கிளத்துல விழுந்துச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்களே, ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ.
1: என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே ஆபத்துக்கு பாவம்ல, நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்கு அது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல, நல்ல சகனம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலனுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமலை சொல்றது கரெக்ட் தான், பொட்டிய போடுறேன்.
1: போடு போடு, செட் ஆப் பாக்ஸ் வாங்கிட்டியா பாட்டி?
3: விஜய ராசி அன்பர்களே.
1: ஏ, அது ஏன் ராசி தாண்டா?
3: இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அன்பர்கள் சொல்வதை கேட்கணும்.
2: கேட்டுக்க.
3: ரெண்டு இடத்துல சனி சஞ்சாரம் செய்யறதால வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போகணும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண் லாரி, உப்ப லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போட கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, இத எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: நீங்க இதையே எடுத்துறா. கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு நம்ம எல்லாத்தையும் அழுங்கடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றேன் பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பின்னு இருப்பேன், அவன் தான் சொல்றானே உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

இப்போது ஜோர்டன்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே.
1: ரைட்டு.

பொங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

சுகம் தருதம் தரி கிடத்தம் தரி கிடஜம் தருதம் தரி கிடத்தம் சுதஜம் தரி தரி கிடஜம் தரி தரி கிடசம் தரி கிடத்தம் தரி கிடசம் சுதஜம் தருதம் தரி கிடத்தம் தரி கிடஜம் தருதம் தரி கிடத்தம் சுதஜம் தரி தரி கிடஜம் தரி தரி கிடத்தம் தரி கிடத்தம் தரி கிடசம் தரி தடு தஜமித தகதி தஜ தகதிமித தரி கிடத்தம் தகதி கிடத்தம் தரி கிடத்தம் சட்

விழிக்கின்ற ஜோதி, இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம், நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: ஊருக்கு ஒரு வண்டி வருது, இதை காட்டி பாடி ஸ்டாப் ஸ்டாப் ஓரமான பாட்டு ஓரமான பாட்டு.
1: ஏன் வண்டி நிறுத்துல?
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம் பயப்படுறாங்களோ?
1: லிப்ட் கேப்பான் போல் இருக்கியா? அந்த ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம், போலீஸ் வந்தா நம்ம தனியா சேஃப்டி?
0: அதுவும் தெரியுதா, ரெட் பார்ட் மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இடிச்சு மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க?
1: என்ன
0: உடம்பு
1: வலியும்
0: இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்தில தைரியமா நிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரனா இருப்பான்? எல்லாம் ஒரு இதுதான் சரி.

0: வந்து இந்த விளக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சுட்டு போவோம். டேய், சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கேன்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான், அதுக்கெல்லாம மாலை போடுவாங்க?
2: அவன் சேஃப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரிக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேறல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆவற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவே, எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாது நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: ஓ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்திரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டயே வர்றேன், வர்றேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாடா.
3: எஸ்,
1: நீங்களே இப்பதான்
3: என்ன
1: இது? நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: இன்னைக்கு ஸ்டைல்,
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனும்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: உடனே நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா. ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மா ஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆறுமுகம் நீயும் போடியா?
1: நாம எப்ப போட்டுக்கலாம்? நீங்க வாங்க
0: வாங்கினே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலை ஏறுது?
5: பாட்டி
6: பேரு தான்
5: என்
1: பேரும் தெரியாம போச்சு.
6: இங்கிலீஷ்
4: நன்றும்
1: பிறர் தரவாராய். இப்போ மனசு
6: வச்சீங்கன்னா
1: நாட்டுல படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
7: நீ படிக்காத மேதையா?
1: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு. என்னச்சி?

0: பிதா,
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
0: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
0: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம்
1: பண்ணிக்கிட்டாங்க. சபாஷ்,
0: இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்கிறாங்க,
0: இவங்க புருஷ வழக்கப்படி
1: புதைக்கணுங்கிறாங்க.
0: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
0: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
0: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
0: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
0: ஆமாயா,
1: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யார் இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்த பையனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடாம்.

0: தரிகிறதும் தரிகிறதும்
1: கைய வச்சா உண்டே துள்ளும் நினைக்கிற சோழன்
0: நான் நாதிரேனா.

0: வணக்கம் வணக்கம். உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அந்த கதை ஆரம்பமா? சரி, உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான்
0: சொன்னா.
1: அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்க தான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: பாரு, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யாரு வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன் ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதான பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருக்கு இருக்கு.
2: வணக்கம்.
0: அட, நிறுத்தமா. ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசருன்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோ, ராட்சச எழுத்தாளர். எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏதா உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஹாசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்க, ஞாபகம் இருக்குதா?
0: என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இனிமே கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000 ரூபாய். கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுரா. பாண்டா பொம்மமா இருந்துட்டு காண்ட ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவெல்லாம் கலர் கலரா ஃபீல் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்டு நாங்க ஏன் லவ் பண்ண கூடாது? வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரீ இருக்காளே அவதான். என்னாச்சு கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
2: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தா எல்லாம் ஆசைப்படக்கூடாது.
0: பாஸ்தாவா?
2: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களை தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோட ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோன் கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா ஃபேன்சி பைக் தான் வேணும்னு நடந்துடுச்சு. 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் ஒயிட்னிங் வாக்ஸிங் கர்லிங் பியூமிங் மேனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர் கேஷுவல் வேர் எத்னிக் வேர் ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம்? நைசா கை போடுவோம், உடனே கையெடு எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவமா அதை கண்டுக்காம இன்டர்வல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தெக். மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தெக் கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத கம்னாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் எ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்து பேசாதரா, என் லெந்து பேசுறா
2: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகர மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட, நம்ம பார்த்த ஃபீரோட நமக்கு ஏத்த ஃபீரோட வந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ பிரதர்.

மச்சி நான் அவத்தில் போட்ட ஷோக்கில்லை.

0: என்னது
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறமான் தெரியுது. நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலேயே உட்காந்து இருக்கா.
3: சக்தி எங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்குற பிடிக்கிறாய்.
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கேன்.
4: ஆமா ஆயத்தோட வடியுது,
2: அடைஞ்சிருச்சா
4: திங்கிறதுக்குனே அலையுதியே.
1: கலரு சேப்புமே அள்ளிக்கிட்டு போற பாப்ல சாப்பிடற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற. லட்சுமி வர வர உன் சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறா.
1: கூப்பிடுற
2: சமையல் செஞ்ச கைய
1: இது
2: இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமக தான்.
1: இவ்வளோ
3: சரி
2: போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
1: பெண்ணப்பேய் எவனாரு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்காரன் வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பான அடிச்சிடும்.

0: குறைஞ்சுக்கிட்டே வராங்க. அதான் போறாங்க. மேல லாரி இரு ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
1: ஏன்
0: எழுப்பிட்டேன்? கிடந்தீங்க மனசு கேட்காம. நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிளிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரி தானே?
1: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு?
0: ஹெரோயின்
1: பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
1: போதை பொருள். சொல்லு பாப்போம்.
0: போதை பொருள்
1: சொல்றியா? 5,000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரக தாவம் போது கேவலம் 1 ரூபாய் 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூஞ்சில அடிச்சு எரிப்புட்டியாடா?
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
2: செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கு எல்லாமா போனீங்க?
1: முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல? முடியுமா?
0: முடியாது முடியாது.
1: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியாடா?
0: தெரியாம இறக்கப்பட்டு
1: எழுப்பிட்டப்பா.
0: போனா போதும்
1: போனா போதும் போனா போதுன்னு சொன்ன.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
1: 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 5,000 ரூபாயா?
1: ஆளுக்கு 5,000 ரூபாய் எடுத்து வை.
0: 10,000 இல்ல
1: 20,000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
1: அப்ப என்ன சபாகிறது கூட்டு போ.
0: செவ்வாயிரத்துக்கு
1: கூட்டி போவா? எனக்கு
0: செவ்வாயிரத்துக்கு ரூட் தெரியாது.

0: வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோக் காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
0: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
0: பின்ன என்னங்க உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: இந்தா இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
0: ஐயா
1: என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தனக்கு வேண்டிய ஏற்பாடு
0: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா இல்லாமா
2: என்ன சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம வணிக்கணுமா? அதுக்கு இல்ல,
0: இவரை விடுங்க பேசாம வாங்க.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டாம் சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டி முந்தானைய பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயி? இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வைக்க வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு.
2: எப்பா போயப்பா, அப்புறம் ஏன் பம்புறேன்?
3: நான் ஏன் வெளியில போனோம்?
2: சரி வாயா உள்ள
3: வரையன். இந்த பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாசம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதா மாப்பிள்ள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா. பாவம் அவருக்கு வைக்கா, கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு.
5: சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிரும்.
6: உட்காந்துருக்கு இல்ல, அது என்னது கோழி? இது இல்லையப்ப, சேவக்கடல கோடு போட்டு சட்டை போட்டுறதுல அது.
7: அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு
6: இருக்கு.
7: அல்ல கையே, அது சிநேகரகாரன் சொல்லிட்டு இருக்கு.
6: ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது.
7: சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா?
6: நீ காட் பண்ணிரு.
4: ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.

0: என்ன
1: பண்ண அவனே கேளுங்க.
0: என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான்
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரி சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம் லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்க வர்றாருங்க திருநா.
0: சரியாதானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
1: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போடுக்கல.
1: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்து நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறல, தூமச்சா பேசுறா. நீ மணி ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேசுறேன்.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய பானம் யாகோ பாடிய கானம் போகு நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

எழுதிய வானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடும் மூச்சல் நான் ராகமே வாலிபமே வாலிபமே தேனிசையே.

0: ரெண்டும் பஸ் காணா பா, என்னாம எவ்வளவு தெரியாம காலம் கால தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர்,
1: ஆப்கானிஸ்தான்.
0: என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும் சொன்னார். அதனாலதான் அவர் தேடிட்டு.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார். இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தா இங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டா இங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயில ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கிங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சிருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்கா காரனே இவன ஆள காணன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னா திமிர் இருக்கணும் உனக்கு.
0: உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து கேக்குறீங்க?
1: எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன பாக்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுகிட்டே போய் சொன்னீங்கன்னா
0: அப்ப நீதானே லூசு. சொல்லு, நீதானே லூசு.
1: லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: மறந்து போச்சு பள்ளிக்கூடத்தில் மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள
1: வாழ்க்கையே மாமா
2: எனக்கு
1: மாமா முறை வேணும்.
0: இவரை நான் பாத்துருக்கேன். எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
3: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்.
0: அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு?
3: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்.
0: இருந்தாலும் இருக்கும்.
3: இப்ப மாப்பிள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
0: வாண்டா தின்னுட்டு இருக்கேன்.
3: அதெல்லாம் மாப்பிள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன். அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்.
3: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
3: மாப்பிள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது?
0: முக்கியமான
3: எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
3: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே.
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
3: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத், அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
1: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் நிறுத்திட்டா. நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
3: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
1: சரி மாமா சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
0: எதுக்கு எதுக்கு மாலினி?
1: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லி வர்றேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
1: வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமே சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்தி. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவோம்.
1: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
1: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
0: நீ செய்வ, நீ செய்வ.
1: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
0: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: டீயை கொடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏய் பேப்பர் கொடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய.
0: என்னடாச்சு?
2: ஒண்ணு ஆகல. நம்ம ஊர்ல அரியணை லாட்டரிக்கு 15 லட்சம் இருக்கு. என்ன நம்ம லாட்டரி ஷீட் வாங்கணும்ல? அது எங்க இருக்கு?
0: வீட்டுல இருக்கு.
2: வீட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா?
0: நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா?
2: எடுங்க. எடுத்துட்டீங்களா?
0: எடுத்துட்டேன்.
2: 35 லட்சம்
3: என்
4: பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ?
3: உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லாரும் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜெக்கம்மா,
4: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு?
2: அவர் லாட்டரி சீட் வந்துருக்குங்க.
4: லாட்டரி சீட்டா?
3: ஐ அம் 15 லட்சம் ஓனர்.
4: 15 லட்சம்?
2: என்ன தமிழ்ல சொல்லுங்கனே.
3: அச்சே, தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
2: 15 லட்சம்?
4: 15 லட்சமா? இவனுக்கா?
3: ஷட் அப் யுவர் மவுத். அர பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

என்ன

0: எங்களை காப்பாத்துங்கண்ணே.
1: என்னடா மாலைங்களுக்குமா ஓடி வரீங்க, மண்டபம் கிடைக்கலையா?
0: இல்லனே, நான் வேற ஜாதி இவ வேற ஜாதி, நான் வேற மதம் இவ வேற மதம், எங்க காதலுக்கு இந்த ஊரே
1: எதிர்பார்க்கணும்.
2: ஓடி போய் தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல.
1: பின்ன
2: நாலு பெரிய மனுஷங்க முன்னிலையில நடக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம்.
1: உங்களுக்கு தேவை பெரிய மனுஷங்க
2: தானே?
1: ஃபாலோ மீ. பாத்தீங்களா, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், சட்டமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க
2: தானே?
1: அப்ப இவங்க தலைமையில இவங்க முன்னிலையில இப்ப கல்யாணம் நடக்க போது. ஓகேயா?
3: கட்டா தாலிய அட்ரா மேடத்தை ஊட்டிட்டு
1: வா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: இருக்கட்டும். எப்படி?
2: மிக அற்புதமான தீர்ப்புங்க.
1: இன்னும் சில பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அவங்களுடைய போட்டோக்களை உள்ள ஒட்டி வச்சிருக்கேன்.
4: அண்ணா அண்ணா, கையோட கையா எங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்க.
1: இதா என் போலப்பா, அதெல்லாம் முடியாது, போயா.
5: இனிமே
1: யாரு வந்தாலும் தடுக்கிறாங்க.
2: ரெண்டு பேருக்கு யாரா கல்யாணம் பண்ணி வச்சா? அண்ணன் இந்த அண்ணன் தானே பண்ணி வச்சாரு.
1: அது அது
0: எதுக்கு தயங்குறீங்க? தைரியமா சொல்லுங்க.
1: ஆமாங்க.
0: அட பாவி, என் தலையில மண்ணவாரி போட்டியரா?
1: என்னையா உளற? இங்க தாலி ஏறதுக்கு உன் தலையில மண்ணவாரி போடுறதுக்கு என்னையா சம்பந்தம்?
0: நாசமா போனவனே, அது என் ஒய்ஃப்னா?
1: ஒய்ஃபா? அப்பா அது
5: அவர் என் புருஷன்டா.
2: அநியாயமா ஒரு கள்ளக்காதல சேர்த்து வச்சுட்டா? ஒன்னு
1: நிறுத்துங்க, நிறுத்துங்க. நான் செய்த இந்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேட போறேன்.
2: என்ன செய்ய போற?
1: இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.

0: சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
2: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
3: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
2: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போ போடா.
4: வணக்கங்க.
2: பிகாம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை குடுக்க போறானுங்க?
5: மந்திர் அச்சேனா?
6: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
2: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
6: நமஸ்தே.
2: பிஸ்தே.
6: இஸ் மந்திர் கா பண்டிட் கௌன?
2: கோணைசாமா? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
6: நகி பேட்டா?
2: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
5: ஓ கோண,
2: யாரு அவரா? அவரு
4: நல்லாரு நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
2: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
5: அச்சா வேணு சாஸ்திரி?
2: ஆமா ஆமா.
6: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே பூஜா கரானா ஹே பூஜா
2: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்ஷே, திருநாகர்ஷே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
4: கேட்டு வந்துடுறேன்.
2: எம்கா மானியே இன்னைக்கு இருக்கு உனக்கு.
4: என்ன?
2: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
6: நமஸ்தே.
5: நமஸ்தே.
6: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்கல ஹே.
2: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன் நீ, இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். கோயில் பேச.
6: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
4: அச்சா ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
6: ஆப் அச்சி தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
4: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
6: ஹாம்.
4: கியா நாம் தேரா?
6: முஸ்கான்.
4: முஸ்கான் ஹா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
7: ஸ்டார் இஸ் பூசம்.
4: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷி வில் பிகம் வெரி பிக் ஹீரோயின். தூ தோ ஐஷு ராய் பன் ஜாயேகி.
7: பேட்டா, வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
4: யே தோ ஷாச்சினா டெம்பிள் ஹே.
7: Who is the main god?
4: Lord Shiva.
7: Yeah, acha acha.
4: Acha chaliye puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar mandir ko, saaf kar, bell maar bell. Chaliye aap chaliye.
2: Ella muliyum pesra?
4: Yaar ivalla ivanga vadanattla vandirukanga. E mandir ka bada pandit hai Venu Shastri ji.
5: Venu Shastri ka?
4: Haan ji.
6: Ye ladka kaun hai?
4: Ye hamara mandir ka bell boy hai.
6: பெல் பாய்?
4: ஹாஂ ஜி.
6: ஏ தோ பேட் பாய் ஹே.
8: இன்ன பத்தியா வாட் ஏதோ சொல்லிருக்கான்
4: அவன். ஐ பூஜா கரेंगे.
2: பேட் பாயா? என்ன? பேட் பாயின்ட் போறாளே, அப்படினா என்ன?
8: அதாவது இந்த உலகத்திலேயே ஒண்ண மாதிரி அயோக்கிய பய கிடையாதுங்கறாங்க.
9: அனி ஓஹோ சந்தியா ஆஹா.
10: ஜானி சந்தியா, சந்தியா ஜானி
11: ஆஹா ஓஹோ.
10: சந்தியாவின் காரண வங்க

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்ற

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

0: அதுக்கப்புறம் யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
1: ஐயோ
0: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்?
2: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க. அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல, இதுக்கு முன்னால அந்த வேலை பாத்துட்டு இருந்தான். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டுக்கிட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான்
2: சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
0: என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே. ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
2: அதுவும் அம்பாஸ் கார்.
0: என்னது அம்பாஸ் கார? இவ்வளவு நீளமா இருக்கு.
2: அப்ப லாரி?
0: லாரியா?
2: பல
3: இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்? பல இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் சம்பளம்?
0: ஏண்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். ஆனா நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
3: ஆமா, இவரு பெரிய கப்பல் வியாபாரி. போட
2: அண்ணே,
3: பேச்சம்பளத்துக்கு

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிடலாம். பாக்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கல்ஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா.
1: அப்ப என் நெருப்ப கொடு.
0: நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கல, இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு, நான் ஓவரா?
0: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிடுவ.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானு.

0: போட ஆண்டவனே நம்ம
1: இன்னமும் அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்லு டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம்
2: போட்டான்.
1: ஜெட்டி மட்டும்தான் போடணும், இப்ப ரெடி
2: ஆகிட்டப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாகுது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம், வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: இந்தா புடி.
1: தேங்க் யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு. வெட்டி கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சு உட்கார்றா. நடி கையை காலே பண்ணி
3: குடிச்சேன்.
1: என்ன சித்தப்பு அர்பஜன் சிங் மாதிரி
3: உட்கார்ந்துட்டு
1: இருக்க?
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின்
3: சீட்டு சொல்ற? கம்பியில முட்டி மண்டவிக்கு போச்சு.
4: என்ன
1: போனீங்க சமாளிக்கு பாரு, நாய்
4: இந்த வீட்டுல அழுத்து கூட உரிமை எல்லாம் போச்சு.
3: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா, என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா?
3: வயசு பையன், நான் இடத்துக்கு போயிட்டு செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
5: நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
5: நானே சாரதிய கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இல்ல நாய்க்காலம் கிடையாது.

0: மன்னர் மன்னா,
1: ஆம் நான் தான்.
0: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
1: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி.
2: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே,
4: மன்னா,
3: இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் மன்னா. ஆம்,
1: தாங்கள் வந்த நோக்கம்?
2: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
1: பரிசு பாடு, பாடி தொலையும்.
2: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
1: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்க பார்க்கிறாய்.
2: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
1: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
2: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
1: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறார்?
5: உனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
2: எப்போது திட்டினேன்?
5: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
2: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
5: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
2: ஆமாம், மாறி என்றால் மழை, முள்ளை நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனே என்று கூறினேன்.
1: முடிச்சவிக்கி,
2: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
5: மூடா என்றாயே.
2: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
1: புண்ணாக்கு,
2: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
3: வேற என்ன சொன்னான்? அமைச்சர், இந்த முறை மாட்டுவான்.
1: என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
2: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
1: அப்படியா அர்த்தம்?
2: அப்படித்தான் நான் பாடினேன்.
1: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு.
2: மன்னா,
1: என்ன
2: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு.
1: தே பாலபத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யார் அங்கே? அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடு.
2: இது அநியாயம்,
1: அக்கிரமம். எனக்கு இது நியாயமா? நன்றாக தூங்குங்கள்.

0: எல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரும். ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு
1: காரணம் இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்கில தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ, தீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டு சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா கையில் 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த?
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சம்ல. மறுபடி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சுண்டோட மனவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மனவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிடு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்போம்
2: பாப்போம்.
1: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா, சம்பள போ.
2: என்ன
3: மாப்பிள சம்பள தண்ணி கேக்குறாரு?
2: மாப்பிள சொம்பு கேக்குறாரு.
1: சொம்பா?
2: ஐயன்ட்டு கொடுத்துருங்க.
3: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
2: என்ன அநியாயமா இருக்கு? கால் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே.
1: எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க வாங்க. என்ன அது?
2: ரெட்டு.
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
3: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: கொசு,
3: அந்த செம்புக்காக ஒத்த கால நினைக்கிறா பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மட மட மட மட கடமட கடமட கடமட மட மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து, அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பற கவுத்தி வச்சவன கும்மு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்மு இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
1: மிதிக்க போறியா?
2: அன்னைக்கு என்னடா
1: சொன்ன?
2: வேண்டாம் செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்து சொன்னீங்களா?
1: ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன?
2: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு சொன்னேன். அதுவும் அங்கத்துல சொம்பு வாங்கலாம்.
1: எப்படியா தங்கி தம்பி? ஏன்னா
2: என்னையா வெட்டி போச்சு? இவனை போட்டு அடிக்க முதல்ல

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னாலே முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்டிலேயே இருந்துட்டு போறேன், என்ன
3: விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர் என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கனா? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கயும் போகல, எடுத்து பாத்துருவிய. எப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா? அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. முதலாளிக வயிற்று அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
2: இங்க போடா. ஏய் மைக், ஏய் புரியுது பண்ண, ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
7: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம
2: போயிடும். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாரா?

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். Takita takita dimita dimita takita takita dimita dimita takita takita ha ha ha.

0: வண்டி 20 மேல போகாது.
1: வாழ்க்கையில் நடந்த விட அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெசாத மரியாதை 50 கூட இல்ல, 2 டேல காத்து பிடிக்க விடல. இவனு குளிர் சீக்கிரம் விட
0: சரி கேட்ட
1: மாட்டேன். மறைச்சு முடியா போடுலா பஞ்சாப் லாரி இன்னைக்கு பல்கா அள்ளிட வேண்டியதாடா. டாப்பாவது சோப்பாவது சிட்டிக்குள்ள லாரி வரப்படா தெரியும்ல
2: வண்டி
1: நிப்பாட்டு
2: வண்டி நிக்காது. தெரியும்
1: எல்லா பாஷையும் தெரியுமா பாவி பயில என்ன ஏமாத்திட்டா. சரி பேசிட்டு போ சிஎம் வர நேரம்டா. சிக்னல் யாருமே வண்டி கொஞ்சம் நிறுத்தா
2: முடியாது.
1: முடியாதா? ஒரு போலீஸ்காரரை கடத்திட்டு போய்கிட்டு இருக்கேன். இதனால பல விளைவுகள் நீ சந்திக்க வேண்டி இருக்கும். சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
2: இனிமே யாரு கையில லஞ்சமா துட்டு
1: உன்ன
2: விட மாட்டேன்.
1: அதிகாரி கூட பார்க்காம ஒரு நாள் கூட
2: வச்சிருக்கிறாரு.
3: நீ லாரியில ஏற மாட்டேன். லாரி தான் உன் மேலே ஏறும்.
1: 200 ரூபாய் கேட்டதுக்கு 1 நாள் பூரா வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரி சப்பாத்திய பிழையற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத்த வரும். இவன் 1 நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கேன். ஒரு சுட்டு ரத்தம் வரலையே. அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். ஆமா, இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தே காணா. எங்க பார்த்தாலும் புகையும் கீயுமா. யார் நீ?
4: நான் யாரா இருந்தா என்ன? இங்க யார வசூல் பண்ண வந்த?
1: வசூலா? யோ, வசூல் இறங்கிறாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
4: அப்புறம் ஏன் சுடுகாட்டுல நிக்கிற?
1: சுடுகாடா? எங்க என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ கூட்டி போய்

0: என்ன பேரண்டி, அதுக்குள்ள இருட்டி போச்சு.
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும், இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மாடு ரெண்டு
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே, காதல் பெசாசே, ஏதோ சௌக்கியம் பர்பாகில்லை, பாடு.
0: அம்மா இதே தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு, பாடு.
0: ஓடாங்கோ ஓடாங்கோ ஓடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறியே பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பாட்டு பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததேடி தாய்ப்பாலு குடிக்க தலையலு கள்ளிப்பால நீ குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அநாக நீ பிறந்த பூமியில இறங்கிடைக்கே போய் வாடி அன்னக்கு. கத்தையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி, கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ்
2: கிடைச்சிருப்பாங்களா?
3: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு.
3: சாத்தப்பண்டா,
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: அப்படின்னா அறுவை கையிடா.
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டாண்ட தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும்பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்னை சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் குறைச்சுக்கிறேன்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டானி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: தியேட்டர்ல கூட்டம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. கொஞ்சம் கூட்டம் குறைச்சாலும் இடிச்சுட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுறாங்க.
1: இதெல்லாம் நோ பார்க்கிங் ஏரியா, வண்டி எடு.
0: தெரியுது வாத்தியாரே, முத சவாரி மீட்டர் 45 ரூபா காட்டுச்சு, 100 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதான் பார்ட்டி போய் அது ஃப்ரெண்ட் அனுப்புறேன்னு சொல்லிச்சு, வந்த உடனே எடுத்துறேன்
2: வண்டியை. பெர்மிட் இருக்கா?
0: பெர்மிட் இல்ல.
2: போனது யாரு?
0: பஜாஜ்.
2: இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா.
0: அதானே நீ கேக்குற.
2: சரி ஐயா, வந்த தீபாவளிக்கு பார்த்து போட்டு.
0: யாரு? பஜாஜ் ஐயாவியா?
2: ஆமா,
0: அவர் கவாசாக்கி ஐயாவோட வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே வாங்கி தந்துறேன்.
2: மறக்காம சொல்றியா?
0: சரி.
2: பஜா
0: அடடா, பஜாஜ்ங்கிறது ஆட்டோ கம்பெனி பேரியா? அத போய் ஆட்டோ ஓனர்னு நினைக்கிறாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ,
3: ஏ
0: தியேட்டர் கேண்டீனுக்கு போறேன்.
3: யா,
0: எனக்கு ஒரு டீ சொல்ல.
3: டாடா பேமணி கஸ்மாலோ டீ கேக்குற மூஞ்சி பாரு, உட்டனாவல் தான்.
0: ஆஹா, மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு மங்காத்தாவா? வாடா பைக் டைசா.
2: டேய் மச்சான், நீ எங்கடா? எங்க படம் பாக்கவா?
0: என்ன திருட்டு விசிடி அங்க ஓட்டுறாங்க?
2: ஏய்
0: தொழில்ரா, சவாரி ஏத்திட்டு வந்தடா, பேஜாரா போச்சுடா. நீ ஒன்னு பண்றியா, பார்ட்டி வந்து 45 ரூபா குடிச்சா அதை வாங்கி வச்சுக்கோ, எனக்கு டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, ஃபாரின் போயிட்டு
2: வந்துடுறேன்.
0: ஃபாரினா? யூரின்ரா. இதுடா முத சவாரியே சவுகிராக்கியா வருதேடா.
4: தில்ல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
5: உன்னை
4: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: விழாவ புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: அவனையெல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சிருங்க.
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: சாச்சா, என்னங்க இது, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துவோம் வா.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: புறப்படுறேன்.
0: என்ன இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரமா.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.
2: Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell. Say the-

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க, உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறான். இது மாதிரியா 600 சொல்லியா? கூட அம்பதை போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இது பாரு, 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்.
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்தது.
0: என்னடா அது, கிளம்பும் போது சங்க சத்தம். யாயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்க சவுண்ட் சபை கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? நீ எம்ஜிஆர் முன்ன பாத்துருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?
2: அம்மா அம்மா, ஐயோ வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
3: இந்த கிழமை இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. ஐயோ
1: தம்பி
0: இருக்கியா?
1: யாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்புறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர்.
3: கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எஃப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால
1: முடியாதுடா. இத புரியுமா? நான் முதல்ல ஏறிக்கிறேன்.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையவே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
2: கட்டிட்டீங்களா?
0: அதான் தங்க ஊதிட்டீங்களா?

0: பாத்தீங்களா சைக்கிள் மிதவ தலை என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
1: அட
0: ஓரமா போக சொல்லுங்கடா.

0: போறம்போ போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா காளியாத்தா சும்மா போறோம் மேலே வண்டியை போடாந்து இடிச்சுட்டானுங்களே என் படி

மருத டபுனை எல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஆசைப்படி நானே குஷியான சவாரிதான்.

0: மச்சவா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா வண்ணாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ

பட்டேண்ட தாளத்த கைதை வச்சந்த கைய வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா.

ஆட்டம் அனுபவிப்போம், இதுக்கு என்னடி கேள்வி? சாராயம் சந்தாரம் வா மச்சவா வண்ணாரப்பேட்டை.

0: என்ன பத்துறது? ஏய் விடுறா, ஏய் அம்மா கிட்ட வா, ஏய் விடுறா, ஏய் விடுறா, ஏய்
1: ஐயோப்பா. ஏன் பாரதி என்ன தப்பு பண்ணாண்டு இப்படி துணிய பொத்தி போட்டு அடிக்கிற? யாரும் பாத்துருவாங்கன்னா
2: அன்னைக்கு பஞ்சாயத்துல ஐயா எடுத்து பேசினா அங்கேயே அடிச்சிருந்தா அது சாதி பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஊருக்கு தெரியாம அவனுக்கே தெரியாம இந்த முத்து முத்துனேன்.
1: ஐயா எடுத்து பேசானா? சும்மா விட்ட அவன எங்க?
2: நான் அடிக்கிறத பாத்து இருந்துட்டு சும்மா விட்டான்னு கேக்குற? நக்கல உனக்கு
1: இல்ல இல்ல, அடிமுதுகுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்.
2: அப்ப இது வரைக்கும் உனக்கு உதவனது இல்ல?
1: ஒன்னே சொல்லப்பா நானு.
2: அப்புறம் உனக்கு அண்ணன் இல்ல?
1: இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா?
2: குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? டேய் சொல்றா.
1: இல்ல குண்டக்கனா குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா?
2: இது அப்பாவா? முதல்ல அண்ணன் என்ன, இப்ப அப்பாங்கற, போக போக தாத்தாம்பியா?
1: துண்டெல்லாம் எதுக்கு பாரதி?
2: அதாவது நீ பப்பா?
1: இல்லப்பா,
2: வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது.
1: நல்லா கடிப்பேன், நல்ல எறும்பு மாதிரி கடிப்பேன் நானு.
2: அப்படியா? இந்த கடி சரிடா, ஒண்ணு இல்ல கடிடா, கடிடாங்க. டேய் நில்லுடா.